வெல்கம் பேக், வணக்கம். ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சியில நான் உங்களை ஆர்ஜே அன்பு. ரொம்ப நாளா உங்களை பாக்கலையே அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வாரம் டைம் வந்து ரொம்ப வேகமா போனாலும் உங்களை பார்க்க போறேன்னு நினைக்கிற அந்த சந்தோஷம் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் வர அக்டோபர் 12ஆம் தேதி நமக்கு தேங்க்ஸ் கிவிங் இல்லையா? ஸோ தேங்க்ஸ் கிவிங் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கான ஒரு நாள். அந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த ஹாலிஃபாக்ஸில் வந்து இவ்வளோ தொலை வந்து நம்ம ஒரு தமிழ் ஷோ பண்ணுறது இவ்வளோ ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம அதை அழகாக சாத்தியமாக்கியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கும் அப்படிதான். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா 9024942487 அப்படின்ற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா மனசில். ஸோ என்னுடைய நண்பர் யாராவது நான் ஹாலிஃபாக்ஸ் வரும்போது உதவிய நண்பரோ இல்லை எங்களுடைய ஃபேமிலியாக இப்போ பழகிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். 9024942487 என்ற நம்பருக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்றத ரொம்ப பண்ணியாவும் ஜாலியாகவும் என் கூட பேசுறதுக்கு ரெடியா இருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஷோல ஃபுல்லா ஃபுல்லா ஃபுல்லாவே குத்து பாடல்களா பக்காவா செம்ம எனர்ஜியா போட்டு என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் உண்மையா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்போ தேங்க்ஸ் வந்து என்னோட குழந்தைகள் நான் இங்க வரும்போதே மகிழினி மற்றும் ஆதினி எனக்கு வந்து கண்டிப்பா நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் ஷோல. ஏன்னா நாங்க உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்பு தொல்லையை கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஸோ அவங்களுக்காக எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான பாடல்கள் வந்துட்டு இருக்குது. அண்ட் மண்டே வச்சுக்கோங்க 9024942487 என்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எங்கூட உங்களுடைய அந்த தேங்க்ஸ் கிவிங் பர்சன் யாரு, அவங்களுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றன்றதை ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன், இது CKDU 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்ல நான், மனசுல நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

Welcome back to CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்க தேங்க்ஸ் கிவிங், உங்களுக்கு உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு இந்த ஹாலிஃபாக்ஸ்ல இருக்க மக்களுக்கு கண்டிப்பா நீங்க தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்க்ஸ் கிவிங் பெரும்பாலும் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால வந்து 1578 ஆங்கிலுடைய கடற்பயணி மார்டின் ஃப்ராபிஷ் அவர் வந்து வட அமெரிக்காவுக்கு தனது பயணத்துக்கு அப்புறமா தனது குழுவினோட பாதுகாப்பாத வந்ததுக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை கரெக்டாக ஆரம்பிச்சு வச்சாங்க. அது 1578. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்தபோது அறுவடை முடிஞ்சதும் கிடைத்த உணவுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து கண்டினியூ பண்ணாங்க. 1879 தான் கனடா அரசு தேங்க்ஸ் கிவிங்க விடுமுறை நாளாக அறிவிச்சது. அதனால தான் நமக்கு வந்து இந்த லாங் வீக்கெண்ட் அது கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் இது எப்படின்னா 1957 ஏதோ ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கலகலப்பா ஒரு மிக்ஸ்ட் இதுவாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தான் டிசைட் பண்ணாங்க. செகண்ட் மண்டே, அதாவது அக்டோபர் மாதத்தோட செகண்ட் மண்டே தான் நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங்காக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதை தான் கனடா அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால் அவங்க எவ்வளோ அளவுக்கு கடவுளுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்ச மாதிரி, நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு இங்கே ஹாலிஃபாக்ஸ் வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது 9024942487 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு என்ன மாதிரியான தேங்க்ஸ் சொல்லணும், எப்படி தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து நேரடியாக சில நேரத்தில் தேங்க்ஸ் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பழகியிருப்போம், சும்மா போகும்போது தேங்க்ஸ் ஆரின்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் உண்மையிலேயாக மன உணர்ந்து நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், அவங்க அவ்வளோ அளவுக்கு எனக்கு உதவி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே நம் விஷயம் தான், 9024942487 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நன்றியை தெரிவிக்கலாம். அண்ட் அடுத்ததாக காலர் வர வரைக்கும் நம்ம அடுத்த பாட்டு ஒன்று கேட்டு வருவோம். மோனிகா ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து அவருடைய, அதாவது லோகேஷ் டைரக்ஷனில் அனிருத்தோட சாங் பூஜா ஆக்டே நடனம் ஆடுங்க. சூப்பரான சாங் ஒன்று கேட்டு வருவோம். ஸ்டேடியம் டாருங்க, சிகேடியூ 88.1 FM. மைக்கேல் நான் மனசில் நீங்கள், நான் உங்களார் ஜெயன்பு.

0: வெல்கம் டு சிகேடியூ 88.1 FM. நீங்க கேட்டுக்குது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம். என்ன ஒரு டாபிக்ல பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங். அந்த இதுக்கு வந்து நம்ம அக்டோபர் 12 நம்ம கனடாவில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்ப ஒரு யாருக்காவது நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்க ஹாலிஃபாக்ஸ்ல நினைக்கிறவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இது பண்றீங்க? வணக்கம் வணக்கம்.
1: நீங்க சொல்லணும்னா எனக்கு நிறைய பேருக்கு சொல்லணும். பட் அதுல ஒரு ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்னோட ரூம்மேட் அபி.
0: ஓ, வெரி குட்.
1: எனக்கு அங்கிருந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ரொம்ப கைட் பண்ணி என் கூட இருந்தோம் அபி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு கூட விக்னேஷ் அசோக் ருத்ரம் அந்த கிஷோர்னு வந்து ஒரு ஒரு கேங்கா ஒரு ஒரு 5 ஃபுல்லா, அதாவது நோவா ஸ்கோஷியா ஃபுல்லாமே சுத்தி பார்த்தோம்.
0: வாவ், வெரி குட். நல்ல அனுபவமா இருந்திருக்கும் நோவா ஸ்கோஷியால.
1: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து உயிர்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு கேங்கே அமைஞ்சது. அதுல ஒரு சில முக்கியமான மெம்பர்ஸும் இருக்காங்க.
0: வெரி குட், வெரி குட்.
1: என்னோட பேர் சொல்லணும்னா பெரிய லிஸ்டா போகுது. அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, ஆனந்த், அன்பு, அறிவு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓகே ஓகே. அவங்க எல்லாம் இந்த ஷோ கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஜெய், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம அடுத்த காலர் வராங்க, அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். தேங்க்யூ காலிங். ஹலோ, யாருங்க இது பண்றீங்க? ஹலோ, சிகேடி 88.1 FM, யாருங்க இது பேசுறீங்க? ஓகே, காலர்ஸ் வந்தாங்க லைன்ல. 1 செகண்ட். ஹலோ. ஓ, காலர்ஸ் வந்து பயங்கர இதுல போயிட்டாங்க. அடுத்த காலேஜ் பார்க்கலாம். ஹலோ, யார் எங்க இது பண்றீங்க? ஹலோ, நீங்க காலில் தான் இருக்கீங்க, தெரியும் பேசலாம். ஹலோ, யார் எங்க இது பண்றீங்க? ஓ, கால் வரவங்க எல்லாம் கால் அட்டன் பண்ற இருக்குமா இல்லையான்னு தெரியாம போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹலோ, யார் எங்க இது பண்றீங்க? தொடர்ந்து நிறைய கால் வந்தாலும் நம்ம ஓகே. ஸோ ஓகே, நம்ம அடுத்து 2 பாடல்களுக்கு போயிடலாம். ஏன்னா காலர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு லைனில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய தேங்க்ஸ் கிவிங். ஸோ தேங்க்ஸ் கிவிங்கை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அக்டோபர் 12. ஸோ உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட தேங்க்ஸ் தெரிவிங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 9024942487 நம்பருக்கு கால் பண்ண வேண்டியதான். ஸ்டே டியூன். இது சிகேடியூ 88.1 FM, ஹாலிஃபாக்ஸ் நோவா ஸ்கோஷியா. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM Halifax Nova Scotia. நீங்க கேட்டுக்கிறது வணக்கம் Halifax நிகழ்ச்சி. நான் உங்க லார்ஜ் அன்பு. தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம் தேங்க்ஸ் கிவிங்க்கு. நீங்க யாராவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு. இங்க ஒரு காலர் வந்துட்டே இருக்காரு, அவர் என்ன சொல்ற பாக்கலாம். ஹலோ வணக்கம் CKDU 88.1 FM, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: லட்சுமி நாராயணன்.
0: ஓ லட்சுமி நாராயணன், சொல்லுங்க லட்சுமி நாராயணன், எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்குது உங்க ஹாலிஃபாக்ஸ் வாழ்க்கை?
1: நல்லா போய்கிட்டு இருக்கு ப்ரோ, நல்லா போய்கிட்டு இருக்கு.
0: நன்றி நன்றி,
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ உங்க ஷோ கேக்குறதுக்கு.
0: ஓ ரொம்ப சந்தோஷம்.
1: First of all, thanks to you for the Thanksgiving.
0: ஓ நன்றி நன்றி. யா உங்களுக்கு தான் எல்லா தேங்க்ஸ் கிவிங் நாங்கள் சொல்லிட்டே இருக்கணும். அண்ட் உங்க வாழ்க்கையில இப்போ ஹாலிஃபாக்ஸ் வந்த பிறகு இந்த இந்த நபருக்கு இல்லை இந்த நபருக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா
1: கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஆக்சுவலா நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்றதுக்கு இங்க ஆக்சுவலா அவர் இப்போ இங்க கனடால இல்ல, ஆக்சுவலா வினோத் குமாருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். அவரால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க.
0: வெரி குட்.
1: சோ ஐ ஹேவ் டு டெல் சோ many people, பட்
0: உங்களுடைய தேங்க்ஸ் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ராயல் லெவன் டீமுக்கும் சொன்னதுக்காக தேங்க்யூ. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேரை நம்ம பார்ப்போம் ஹாலிஃபாக்ஸில். பொதுவாக ஒரு நாட்டில் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்தோன்னா நம்ம நிறைய பேர் மீட் பண்ணுவோம். அவங்களுக்குலாம் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. டேரெக்டாக நம்ம கண்டிப்பாக சொல்ல மாட்டோம், ஏன்னா சில நேரத்தில் ஈகோ இருக்கும், சில நேரத்தில் ஏன் சொல்லணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், 9024942487 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கண்டிப்பாக இந்த ஷோ கேட்குறாங்களோ கேட்கலையோ நீங்கள் சொல்கிற அந்த தேங்க்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். அண்ட் அடுத்ததாக குத்து பாடல்கள் நம்ம கேட்டே இருக்கோம். மாரி படத்துலேருந்து தர லோக்கலாக ஒரு சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் CKDU 88.1 FM. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் அர்ஜய் அன்பு.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசாரிடிய

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டிருக்குது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. இன்னைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம், நிறைய காலர்ஸும் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய தேங்க்ஸ், அதாவது லாஸ்டா லட்சுமி நாராயணன் அவர்கள் பேசினாரு. அவர் வந்து தன்னுடைய தேங்க்ஸை வந்து அவருடைய நண்பர்களுக்கும் ரெலவன்ட் டீமுக்கும், எஸ்பெஷலி வினோத் அவர்களுக்கும் அவருடைய தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி பண்ண ஜெயச்சந்திரனும் அவருடைய கேங் ஒன்று இருக்கு. இங்க வந்த உடனே ஹாலிஃபாக்ஸ்க்கு அவங்கவுங்க மக்கள் முதல்ல வரும்போது யாராவது தெரியுமா இல்லை எப்படி இங்க மேனேஜ் பண்ண போறோன்ற மாதிரிலாம் நிறைய மைண்ட் செட்டோட வருவோம். பட் இங்க வந்து பார்த்தா நமக்கு ஒரு பெரிய கிரௌடே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இங்க நம்ம நாளை கடத்தி இருக்கும். ஸோ என்டர்டெயின் பண்றதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஒரு காலர்ஸ் வராங்க, அவங்க யாரு என்னன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம், இது CKDU 88.1 FM. யார் எங்களுக்கு பண்றீங்க?
1: அன்பு கௌஷிக். அன்பு நல்லா இருக்கீங்களா?
0: ஹாய் ஹாய் கௌஷிக், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அன்பு, நல்லா இருக்கேன்.
0: வெரி குட் வெரி குட் கௌஷிக். ஸோ நீங்க இந்த ஷோ கேட்டுட்டு இருப்பீங்க ரெகுலரா? ஒரு நண்பருக்கு ஒரு நபருக்கு இல்ல நம்ம ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் யாருக்கு சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க?
1: நிறைய பேத்துக்கு சொல்லணும், ஆனா நான் வந்து காமனா சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும், எல்லா ஹாலிஃபாக்ஸ் மக்களுக்கும் தேங்க்ஸ். தமிழ் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு ஸ்பெஷலா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பர்சன் புதுசா ஹாலிஃபாக்ஸ்க்குள்ள வரும் போதும் நம்ம தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கனெக்ஷன்ஸ் எல்லாரும் எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. யா வி சி 8,000 miles அப்புறம் நம்ம வந்து இங்க தங்கியிருக்கோம், நம்ம ரிலேஷன்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாதான் வந்து இங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா மக்களுக்கு. எல்லாரும் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னோட ரெக்வஸ்ட்.
0: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கௌஷிக். ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து இந்த தேங்க்ஸ் டே கிவிங் டேக்கு எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க, தமிழ் மக்கள் அனைவருக்குமே என்னுடைய உங்களை தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா விடாமல் கேட்டுகிட்டே இருக்கேன் இந்த ஷோவை அப்படின்றது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அதுக்காக உங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.
1: நல்லா பண்ணுறீங்க, நல்லா, ஐ மீன் இது ஒரு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கு. ஐ மீன் ரொம்ப நம்மளோட ஹெக்டிக் லைஃப்ல ஒரு 1 hour வந்து ஜாலியா நம்ம ஹாலிஃபாக்ஸ்ல என்ன நடக்குது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி தமிழ் பாட்டு கேட்கறதுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நன்றி கால் பண்ணதுக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினா கௌஷிக் அண்ட் யாரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை நிறுவனம், நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஏன்னா இங்க வந்து சின்ன குட்டியான க்ரௌட் இல்லைங்க, இங்க நம்ம வந்து தமிழ் மக்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி செஞ்சு பயங்கரமா நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வந்து ஒரு குத்து பாட்டு வரப்போது, வேலையில் பட்டதாரி திரைப்படுத்துறது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே ட்யூன், இது CKDU 88.1 FM. மைக்ல நான், மனசில் நீங்க, நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM. நீங்க கேட்டுக்கிறது வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே அன்பு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுடைய தேங்க்ஸை தெரிவிக்கலாம். இந்த ஹாலிஃபாக்ஸில் நீங்கள் வந்து முத முறையை மீட் பண்ண நபராக இருக்கலாம், இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப எசிடென்ட்டாக இருக்கலாம், ஐயோ இது கால் பண்ணலாமா, கால் பண்ணி பேசலாமா, எஃப்எம்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் உங்கள் ஆர்ஜென்பு, நான் உங்களோட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அழகாக பேசி உங்களை வந்து அந்த பயமே இல்லாமல், ஐயோ ரொம்ப நர்வஸாக சில பேர் ஃபீல் பண்ணுவீங்களா, ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் தட். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டாக் தான் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ண வேண்டுங்க. நீங்கள் கால் பண்ணிய நம்பர் 9024942487 என்ற கால் நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கூட உரையாடல் வச்சுக்கலாம். நம்ம எப்படி நம்ம எவ்வளோ பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எந்த எவ்வளோ பேர் இங்கே பார்த்துருப்போம், எவ்வளோ பேர் நட்பாக பழகிருப்போம், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் அப்படி கண்டிப்பாக இந்த என்னுடைய கால் மூலமாக நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட் வச்சுருக்கேன். வர்ற சனிக்கிழமை அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் NSTS தீபாவளி கொண்டாட்டம் நடக்க போகிறது. ஸ்பாட்ஸ் தியேட்டரில் NSTS அதாவது நோவஸ்கோஷியா தமிழர்கள் சங்கம் வந்து அவங்களுடைய தீபாவளி கொண்டாட்டம்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வந்து ஸ்பாட்ஸ் தியேட்டரில் கொண்டாட போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து கலந்துக்கோங்க. அங்கே வந்து இலை தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டை வந்து அவங்க ஸ்டால் போடுறாங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், குட்டி குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு டே ஃபுல்லாகவே உங்களுக்கு காம்பாக்டாக செம்ம என்டர்டைன்டாக இருக்க போது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்பாட்ஸ் தியேட்டருக்கு அக்டோபர் 10ஆம் தேதி 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் NSTS நல்லா இருக்கிற தீபாவளி கொண்டாட்டமில் வந்து கலந்துக்கோங்க. ஸ்டேட்யூண்டாக இருங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம நிறைய பாட்டு கேட்க போகிறோம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. இது CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோவாஸ்கோஷியா. மைக்கில் நான், மனசில் நீங்கள். நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.
1: சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.
2: சார் ஓபன்.
1: அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க காட்டுவோமா.

0: வெல்கம் பேக் டு CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோ சோஷியனா உங்கள் ஆர்ஜி அன்பு. அடுத்ததா ஒரு காலர் வேலை என்ன சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம் வணக்கம், இது CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோ சோஷியா. யார் இங்க இருந்து பண்றீங்க? ஹலோ, சாரி உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ தீபக், எப்படி இருக்கீங்க?
1: பெயர் மட்டும் தெரிஞ்சு நிறைய ஹெல்ப் பண்ற நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க நம்ம கம்யூனிட்டியில. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஓ நன்றி நன்றி தீபக், கண்டிப்பாக உங்கள் சார்பாக எங்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க நன்றியை சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் தீபக். அண்ட் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் டைம் ஆல்மோஸ்ட் 5:55 ஆக போகுது இல்லையா? ஸோ அடுத்ததாக அடுத்த வாரமும் உங்களுக்கு சூப்பரான நிகழ்ச்சிகளோட கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே அன்பு. அண்ட் கடைசியாக சில் ப்ரோ சில் ப்ரோ, அதாவது வாழ்க்கையில் எப்பவுமே ஜாலியாக சில்னஸாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து லைஃப் பயங்கர பிரைட்டாக இருக்கணும். இந்த அக்டோபர் 12 தேங்க்ஸ் கிவிங் வந்து நீங்கள் ஜாலியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக நேரில் போட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த கால் பண்ணி சொல்ல முடியாதவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் எப்பவுமே வாழ்க்கையில் வந்து ஒரு பயங்கரமான பாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் இதை சொல்லி ஆகணும், நான் இங்கே வந்து நிறைய பேருக்கு நிறைய மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட பழகியிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் பாய் பாய், அடுத்த வாரம் கண்டிப்பாக இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் வணக்கம் ஹாலிஃபாக்ஸ் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது CKDU 88.1 FM ஹாலிஃபாக்ஸ் நோ ஸ்கோஷியா. மைக்கில் நான், மனசில் நீங்கள், நான் உங்கள் ஆர்ஜே அன்பு.